செய்தியா என் மகள் கீழே பொங்கலை விளையாட நெம்பகலி தண்ணி பொங்கல் இடஞ்சார இசங்க முடியுமே hay hunde ɗum hodoraka ɗo sinno tawi wona gueɗal holingal henne ko yowel ɗo kelefan ala yettima ja somi hori ɗo ɓe miijo haalijo to guey yaya bonnani mbolo biraɗo bonnani pouloir